0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: Dream Home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

அழிஞ்ச கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ,
1: பிரம்ப்டனில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 6477136049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-j.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரைப் போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: அப்படினாலும்
1: வந்து 8 hours ஒரே நாள்ல டிராவல் மட்டுமே இருக்குமே, அதான் மேட்டர் இல்ல. ஒரு 15 மணி நேரம் ஒரு ஃபிகர் பக்கத்துல இருந்துட கூடாது, பட்டுன்னு கரெக்ட் பண்ணிடுறாரு. நானும் சிங்கிள் தான், நீயும் சிங்கிளா அப்படின்னு
0: யாருக்கு உண்மையிலேயே கோயில் அன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு ஆள் கேட்டு இருந்தார், ஊர்ல ஊர்ல ஒரு பேருண்டா இப்ப திருச்செந்தூரண்டா, ஓகே அத கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க, இங்க இருந்து போறீங்க திருச்செந்தூருக்கு, அப்ப அதுல என்ன அர்த்தம் இருக்கேன்னு எனக்கு விளங்க சொல்லி அவர் கேட்டிருந்தார். அப்ப அதே மாதிரிதான் இதுவும் கூடி போச்சு. ஆனபடியா அது பாடசாலை தான் உண்மையிலேயே சிறப்பான விஷயம். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, சீக்ரெட் லவ் வந்தா திருநாள் தாவூர் தானே,
1: அது கரெக்ட், அது பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம வந்து யார வேணா சொல்லிக்கலாம் அப்பப்ப.
0: திருமணம் செய்வாங்க அப்ப அவருக்கு ஆல்ரெடி என்னபடியா அவ எனக்கு லெட்டர்ல எழுதியிருந்த ஆல்ரெடி புக்டே அதை வச்சு இந்த கிளாஸ்ல என்ன கிண்டல் பண்ணாங்க, ஆல்ரெடி புக்டே
1: இப்ப இங்கதான் இருக்காங்க, அதுக்கப்புறம் மீட் பண்ண முடிஞ்சதா?
0: அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அப்படி அதுலயும் சொல்லலாம். டிராவலிங் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி, நான் வாஷிங்டன் டிசி வரைக்கும் இங்கே வந்து
1: போயிருக்கிறேன்,
0: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம், இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், குயிக்கா வந்துடுறேன்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி பல சுவாரஸ்யமான உண்மைகள் உங்களுக்காக பட்டு பட்டுன்னு உடச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் என்ன கதை வச்சிருக்காருன்றது கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க.
4: நான் ரவிபாலா சுவாமிகள் சுவாமிக்கு ஆண்டவனை பிரார்த்தி கொண்டு நான் வந்து சொல்றதுக்கு, நான் என்ன எழுதி கொடுத்தேன் 1500. இப்ப விளங்குது எங்க இருந்து உடுப்புகள் சப்பாத்துகள் ஸ்டைல் எல்லாம் வந்தேன்னு. இதுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது அந்த காசுல.
3: பண்ணாத வேலையே கிடையாது. கண்டிப்பா சுவாமிகளுக்கு ஒண்ணுன்னா சமுதாயமே கொந்தளிக்கும். இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னாரு. ஆமா, அப்படிதான்
4: நினைக்கிறேன்.
3: நன்றி நன்றி. ஏற்கனவே சொல்லியது இல்லையா, அவருக்கு வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு சர்ஜரிக்கு போகிறேன், நல்லபடியாக முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஸ்வீட்டாக நேர்கள் வந்து அந்த காலோட அந்த ஷோவோடு போகாமல் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சி என்னை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யூகேயில் இருக்கிற சத்யா எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ரவிபாலா வந்து சீக்கிரமாக குணமடைய நலமாக வாழ பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டான மெசேஜ் வந்து சத்யா கொடுத்துருக்காங்க. ஸோ ரவிபாலா, உங்களுக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஸ்வீட்டான நண்பர்கள், எவ்வளோ அருமையான உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மாதிரி இருக்கும். ஸோ ஆன் ஏரில் நீங்கள் வந்து அதை சொன்னோடனே எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஓ மை காட், ரவிபாலாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவரை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. அப்பப்போ அதான் ரஜினி சொல்லுவார்ல, கண்ணா யானை தான் வந்து கீழே விழுந்தா பொறுமையாக தட்டு தடுமாறி எந்திரிக்கும், நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்ற மாதிரி. அவரெல்லாம் வந்து யானை கிடையாது குதிரை, டப்புன்னு எந்திரிச்சு வந்துடுவார். அதை சொல்லிட்டு அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம்.
5: கலை, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்
3: ரமேஷ். வழக்கமாக வந்து நீங்க பல குட்டி ஸ்டோரி சொல்லுவீங்க, கற்பனையா இல்லை நடந்ததா, இப்போ வந்து உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க எங்களுக்கு.
5: நான் ரெண்டு சொல்லுவேன், அது எது உண்மை எது என்ன நீங்களே போட்டுக்கலாம்.
3: ஓகே ஓகே.
5: அதுக்கு முன்னாடி ரவிபாலா வந்து நல்ல பொருண குணமடைஞ்சு வரத்துக்கு ஆண்டவனை பார்த்து வாழ்த்துக்கள் கூறுகிறோம்.
3: கண்டிப்பாக
5: சொல்கிறேன், அது ஒரு பகடையாக சொல்கிறேன். நாங்களும் சாமியார்கள் வந்து உடம்பு சரியில்லைனா ஆண்கள் சம்பதம் சந்தோஷம்தான் படுவாங்க. என்ன என்ன வீட்டுக்கார அம்மா சாமி கிட்ட போனால் திரும்பி வர்றது கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம வருத்தப்படுறோம். இருந்தாலும் அவர் வந்து சீக்கிரம் குணமுடைய வார்த்தை பகடிக்குதான். இருந்தாலும் மனசாரம் எனக்கு வந்து பாடல் வந்து அதுக்கு முன்னாடி
3: முடிஞ்சா
5: போடுங்க, ஆனந்த ஜோதி படத்துல இருந்து பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்த புலவர் பெருமானிங்கிற பாடல்
3: எப்படி பிடிக்கிறீங்க போங்க. ஆனந்த ஜோதி திரைப்படத்துல இருந்தா ஓகே,
5: ஆமா அந்த பாடலை போடுங்க. எனக்கு வந்து நான் எப்படின்னா எங்க தாத்தா இருப்பாரு.
3: ஹலோ சொல்லுங்க.
5: சரி ஹலோ போட்டீங்களா என்னன்னு. ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது.
3: தாத்தாக்கு முன்னாடி எதுவுமே வேஸ்ட் பண்ண கூடாதா?
5: வேஸ்ட் பண்ண கூடாது. எங்க ஊர்ல ஒரு டெய்லர் இருக்காரு.
3: ஓகே.
5: அவர் இன்னும் இருக்காரு. அவர் பார்த்தா எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் தான் வரும். எனக்கு ஞாபகம் தான் வரும். அந்த டெய்லர் இருப்பாரு. எனக்கு அந்த சட்ட துணி எடுக்கிறதுக்காக அந்த சட்ட துணி எடுத்து தக்கி அங்கதான் போகணும். அவர்கிட்ட சொல்லிடுவாரு. அவர்கிட்ட அந்த டெய்லர் எங்க தாத்தா வந்தாருனாவே டெய்லர் சுத்தமா அந்த ஏரியாவெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருவாரு.
3: ஏன்னா
5: கீழே விட்டு துணி வெட்டி கிடந்தா ஏன்டா அவ்வளவு துணி வேஸ்ட் பண்ண அடிச்சிருவாரு.
3: உங்க தாத்தா அவர் அடிப்பாரா?
5: அவர் அடிச்சிருவாரு. ஏன்னா ஒரே தெருல சொந்தக்காரங்க தான், எல்லாம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தானே.
3: ஏன்னா
5: துணிய வேஸ்ட் பண்றாங்களாம், கொடுத்த துணிய தைக்காம வேஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனால
3: அது சரி பாவம். அந்த அப்ப தாத்தாக்கும் அந்த கடைக்காரருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஆனாலும் வந்து இவரு
5: வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடு துணியும் கூட அதை சுட்டி டெய்லர்னாவே நிறைய வெட்டி வெட்டி அங்கே துணி கிடக்கும். அது கொஞ்சம் பெருசாக கிடஞ்சி அவ்வளோதான் டின்னு கட்டிடுவாரு. அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு சட்ட துணி எடுத்து தைக்க போனாரு. அங்கே தைக்க போகும்போது தம்பி துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தம்பி துணி வேஸ்ட் பண்ண கூடாது, நல்லதான் நல்லா வேஸ்ட் பண்ணாமல் தைச்சிருந்துருவாரு. அதாவது பெல் பாட்டம் போவோம், அது டபுள் பெல் பாட்டம் ஆகிடும். உடலுடன் ஆயிரும், சட்டு நாலு பேர் புந்துகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு தாத்தா போன உடனே அவன் அந்த தையல் கடை நான் பிடிச்சி நான் சத்தம் ஐயோ எங்க தாத்தா சொன்னாருன்னு சொல்லி நீ பாட்டுக்கு வந்து எனக்கு லொடல நடிச்ச பிச்சு கூட பிச்சு. அப்பாரு நீ பொம்பளைங்க மட்டும் டைட்டா கரெக்டா தச்சு தரல, எனக்கு அந்த மாதிரி ஃபிட்டா தச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தாத்தா அடிச்சு வரடா அப்படின்னாரு. இல்ல இல்ல தாத்தா கிடக்குறாரு, அவர் நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன், நீ எனக்கு கரெக்டா தைக்கணும், லூசா தைக்க
3: கூடாட்டேன்.
5: தச்சு குடிச்சுட்டா போட்டேன். தாத்தா தர தர தரதுன்னு இழுத்து வந்தாரு. ஒரு டைட்டா இருக்கு, என்னடா நீ தச்சிருக்க அப்படின்ட்டு. என்ன பண்ண துணி அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல தூக்கி போட்டு ஓங்கி அரை விட்டாரு.
3: உடனே
5: நான் சொல்லிட்டேன், இல்ல தாத்தா நான் சொன்னதன் அவன் வந்து என் துணியை வெட்டி பக்கத்து விட்டு கச்சிப்பா கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த அவர் வந்து குடு குடு வயசு போன 3 வருஷத்தை கூட பார்த்த அவர் பார்த்தாவே என்ன ஞாபகம் தான் வரும்.
3: உங்களுக்கும் கேட்டதுக்காக நல்லதும் பண்ணிட்டு அவர் அடியும் வாங்கியிருக்காரு. அதையும் நீங்க பார்த்து
5: அவரு இன்னும் இருக்காரு பாருங்க. அவரு பொழப்பு ஓட்டணும் இல்ல,
3: அது சரி கரெக்ட் தான்.
5: அப்புறம் இன்னொன்னு வந்து ஒருத்த வந்து என்ன பண்ணா குடும்பம் பொண்டாட்டி மாமியாரு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா 1 வருஷமா வீட்டுக்கு வர முடியாம அந்த இவனுடைய அப்பா அம்மா இவனை நம்பிதான் இருக்காங்க. இவனுக்கு எதா ஆச்சுன்னா அங்க வந்து அவனுக்கு சாப்பாடே கிடைக்காது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 வருஷம் வீட்டுக்கு போகாம வெளியிலே சுத்தினே இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இன்சூரன்ஸ் எடுத்துட்டா அவனுக்கு, ஏன்னா நமக்கு எதாவது வச்சுன்னா அப்பா அம்மா காப்பாத்தக்கூட இன்சூரன்ஸ் எடுத்து வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவன் வந்து கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது ஏ நான் ரொம்ப பணக்காரன், உனக்கு நிறைய நகை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 25-35 பொண்ணு சாரம்ல அந்த மாங்காய் மாலை தேங்காய் மாலை சொல்லுவாங்க இல்லையா போடுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டான். பொண்ணு பார்க்க வந்தாங்க, கொடுத்துட்டான், ஏதோ போட்டு ஒப்பேத்திட்டான். கல்யாணம் ஆன உடனே பொண்ணாட்டி மாமி எங்க மாலை அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டான், இவன்ட்டு இல்ல இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அக்கா பெரிய பணக்காரங்க, சொந்த அக்கா, அக்கா கிட்ட கடன் வாங்கி அவங்க 30 பவுனுக்கு பெரிய மாலை வச்சிருந்தாங்க. இந்த பவுன் மாங்கா மாலைன்னு அதை வாங்கி பொண்ணாட்டியை கொடுத்துட்டான். பொண்ணை இதுதான் நான் வாங்கினுட்டு அக்கா கிட்ட சொல்றேன், ஒரு 1 வாரம் எனக்கு இது கடனா கொடு நான் போட்டு கொடு திருப்பி கொடுத்துறேன்ட்டான். சரி ஒரு மாசம் அந்த மாதிரி ஆச்சு. அவனு அக்கா கேட்டவன என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ள ஒரு டூப்ளிகேட் அந்த கவரிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாங்காய் மாலை வாங்கி வாங்கி பொண்டாட்டியை கொடுத்துட்டு இது அக்கா கொடுத்துட்டா பொண்டாட்டி வாங்கி கொடுத்துட்டேன்டா. இப்படியே அதனால பொண்டாட்டி சொல்லிட்டு வெளியில திருட்டு பயம், அதை நீ எடுத்துட்டே போயிடக்கூடாது வெளியில, வீரோலயே வச்சு வச்சுக்கோ, பாத்துக்கிட்டே இரு, பத்திரமா வச்சுக்கோ, வெளியில மட்டும் போட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி போச்சு நல்லதுதானே சொல்றேன் பொண்ணு அப்படியே வச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்படியே காலம் ஓடிச்சு. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிப்போச்சு, ஒரு வருஷம் ஒரு மாசம் வெளியூருக்கு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து இந்தியால ஊர்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாட்டுல வந்து கவர்மெண்ட்ல எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு பேங்க் கடன் வாங்கறதுக்காக எல்லா வீட்டுல இருக்க தங்கம் எல்லாம் மூட்டு பிடிச்சு கொண்டாங்க. கொண்டாந்து இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் காசு கொடுப்பாங்க இல்லையா வச்சுக்கிட்டு, பொண்ணாந்து ரெண்டு பேரும் பொண்ணாட்டி மாமியார் எடுத்துட்டு போயிட்டாங்க. போன உடனே அவன் டெஸ்ட் பண்ண உரசி
3: பாப்பாங்களே
5: பாக்கும்போது அவன் சொன்ன, ஏ இந்த ரெண்டு பொம்பளைங்க உள்ளத்துக்கு தனியா வை
3: அப்படின்ட்டான்.
5: உள்ள போட்டு இன்னமும் 1000 ரூபாய் காசு கூடாது ஆசாரிக்கு அப்படின்ட்டான். அப்படின்னாங்க, எதுக்கு ஆசாரி வைக்கணும், தங்கத்தை வர எல்லாம் சாம்பலா கிடக்குங்க அப்படின்ட்டான். அந்த நெருப்பு காட்டு புகவும் போஞ்சு போச்சு, இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கத்தி கபடா உருட்டை கட்ட வீட்டுல இருக்காங்க, வீட்டுக்கு உள்ள வரட்டும் 20 வருஷம் ஏமாத்திட்டு போட்டு தள்ளி ரெண்டு பேரும் மாமியாரும் பொண்டாட்டி நிக்கிறாங்க. இது அவனுக்கு தெரிஞ்சு போய் வீட்டுக்கு வரதா கூடாதுன்னு வெளியில சுத்திட்டு இருக்கா, இருந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சு அப்பா அம்மா காப்பாத்துக்காங்க, எடுத்து வச்சு சுத்திட்டு இருக்கா.
3: ஆஹா ரைட்டு, இதை தெரியாம நான் வேற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டேன், இப்பதான் ரீசெண்டா எடுத்தேன், என்ன தெரியல.
5: ஏமாத்திலையே இது ஏமாத்திலே.
3: ஓகே சூப்பர், வழக்கம் போல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அசத்தினதுக்கு நன்றி.
5: நன்றி நன்றி, வணக்கம்.
3: நன்றி ரமேஷ், நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம், எப்படி இருக்கும் ராஜு? நான் என்ன ஸ்தவம்.
3: வணக்கம், என்ன ஸ்தவம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் உங்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நல்லதுன்னு சொல்ல முடியுமா? கடவுளுக்கே பொறுக்காதே. நீங்க நீங்க நீங்க மட்டுமல்ல வார நேரம் சொல்ற நிகழ்ச்சி போறது வேண்டுகோள்
3: சொல்லுங்க.
6: நான் இந்த புரோகிராம் டிக்கெட் வின் பண்ணாலோ,
3: ஆமா,
6: யாருக்கும் டெலிகேட் பண்ணலாமா?
3: டெடிகேட் பண்ணணுமா? இன்னுமா அந்த டிக்கெட்டை நீங்க வாங்கல?
6: ஐயா போயிருக்க டைம் இல்ல ஐயா.
3: ஆ டடடா, சரி நான் வந்து ஒன்னு பண்றேன், அவங்களே ஆன்லைன்ல உங்களுக்கு ஏதாவது டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி வாட்ஸ்அப்லயோ இல்ல எதுலயோ அனுப்ப முடியுமான்னு நான் கேக்குறேன்.
6: இல்ல அதுக்கு மேல இதுக்கு யாருக்கும் டெடிகேட் பண்ணலாமா?
3: பண்ணலாம் பண்ணலாம். யாருக்கு
6: டெடிகேட்? பலியாக்களில இந்த செங்கர நேரில ஒருத்தர் இருக்குதான்.
3: சரி யாருக்கு?
6: பேர்
3: மறந்துட்டேன். சர்ப்ரைஸ் என்ன, நீங்க இவ்வளவு பெரிய புதிர் நீங்க தான் பிளான் பண்ணி சொல்றீங்கன்னு நினைச்சேன்.
6: இவ்வளவு புதிர், எனக்கு பேர் நிர்மலா ஏதோ ஒரு பேர் ரெண்டு பேரும் இல்ல பேரு எனக்கு.
3: ஓகே ஓகே,
6: யாரு டூ த்ரீ யாரு பிறந்தநாள் கொண்டாடினாங்க
3: தெரியல. நம்ம ஷோல பேசினாங்களா?
6: அவங்க கூட ரெகுலர் நேர் தான்.
3: அப்படியா, பிறந்தநாள வந்து சர்ப்ரைஸா கொண்டாட போறோம்னு சொன்னாங்களா? என்ன
6: சொன்னாங்க? ஹஸ்பண்ட் சொன்னாரே, அவ சொன்னாங்க ஒரு சர்ப்ரைஸும் இல்லையாண்டு.
3: ஓ, ஒரு சர்ப்ரைஸ் இல்லைன்னு சொன்னாங்களா? ஐயோ தெரியலையே சுத்தமா மைண்ட்ல.
6: ஓகே, நீங்க உங்களோட பேர் நேரில் தெரிஞ்ச பேர் நாலஞ்ச சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்லுங்க.
3: ஐயோ இது நான் சொல்ல, அது வந்து ரொம்ப தப்பாயிரும், அப்புறம் நான் பயசா. நீங்க வந்து யாருக்கு நீங்க சொல்றீங்களோ யாருக்கு கொடுத்தாலும் ஓகே தான்.
6: நான் கேட்டது நீங்க நீங்க கொடுக்க சொல்ல சொல்ல பேரை சொல்லுங்க, நான் பேர் ஞாபகம்
3: பாக்குறேன். ஐயோ எல்லாம் அப்பா பெரிய, அது இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்கு. நீங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு எந்த நேருக்கு கொடுக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு நீங்க பண்ற பிரச்சனை கேட்ட மாதிரி ஒரு டிக்கெட் வச்சுட்டு பல
6: இல்ல அப்படி இல்ல, எனக்கு பிடிக்கிறாள் தான் குடுக்கலாம்.
3: கரெக்ட் கரெக்ட், அது நீங்க யாரு நீங்க சொன்னா நாங்க கொடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள்.
6: பேர் வேற இல்ல பாப்போம். பேர் நான்
3: வந்தேன்,
6: மேபி வாரமாக மின்சாரம் போக வேண்டிய ஒன்று இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதானே?
3: ஆமா ஆமா கண்டிப்பா. சரி நீங்க சொல்லுங்க, யாருக்காவது கொடுத்து விடுவோம்.
6: அதெல்லாம் நாங்க என்ன கூட நேரில் பேர் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்கன்னு சொன்னா நான் அதை வந்து சொல்லிடுவேன். அதுக்கு தான் கேட்டேன்.
3: ஓ, அவங்களே கேட்டாங்களா இந்த மாதிரி இந்த டிக்கெட் வேணாம்னா எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா?
6: ஐயோ, யாரும் கேட்கல, யாரும்
3: இல்ல. ஆக்சுவலி சாரா கேட்டாங்க இந்த மாதிரி. சாரா வந்து அப்படி கேட்டிருந்தாங்க.
6: சாரா இல்ல, ஒரு இன்னொரு
3: திண்டரலாம். சரி தெரியலங்க, நீங்களே சொன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே
6: ஓகே ஓகே, நான் சூத்து சொல்ற எடுத்து போட்டு இல்லைன்னு சொன்னா அப்படி அந்த அப்படியும் அந்த சோழன் வருவா வரும்போது ஞாபகம் வரும்.
3: வேற யாராவது நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா இது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா பேசினது ஞாபகம் தான், எனக்கு கால் பண்ணி சொல்ல சொல்றேன். ஓகே
6: என்ன கேட்டிருந்தீங்க? ஊர்ல சகசியமா?
3: ஆமா, நீங்க வந்து இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்கிற ஒரு பொய் ஹரிச்சந்திரன் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதிகாசத்துல மட்டும்தான், ரியல் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பொய்யா சொல்லிருப்பீங்கல்ல.
6: நான் சொல்றேன் மெயின்டைன் பண்ணல இது வரைக்கும்.
3: மெயின்டைன் பண்ணல, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க.
6: மற்றபடி பொய்யன்னு சொன்னா சொல்லுதேன், சின்ன வயதுல என்ன பாடசாலையை கட் பண்ணி கொண்டு படங்களுக்கு போடுறது, ஸ்கூல்ல கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து அதெல்லாம் மறைக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் திருவிழா காலங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். கீரிமலை எங்கடா அம்மங்களே விடிய விடிய திருவிழா நடக்கு, நாங்க பழி பழிக்கிட்டு கீரிமலையை போயிடுவோம்.
3: சரி ஓகே,
6: கீரிமலை நீச்சலாம் அடிச்சு போட்டு தான் போயிடுவோம். அப்படி பத்திதான் பொய்யல் பேர் சொல்லி
3: இருக்கிறோம்.
6: இது வரைக்கும் மெயின்டைன் பண்றதா இது 1 மில்லியன்
3: சொன்ன மாதிரி ரஜினிகாந்தோட வெர்ஷன் இருக்கு, அஜித் குமாரோட வெர்ஷன் இருக்கு, எது வேணும் உங்களுக்கு?
6: சூப்பர் ஸ்டார் அதான்.
3: ஓகே போட்டுருவோம்.
6: நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி, ஜி பேசுறதுக்கு நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். இவர் நிஜமாவே வந்து யார சொல்றாரு அப்படின்னே தெரியல. நேர்கள் வந்து கேட்டுட்டு இருப்பீங்களே, உங்களுக்கு வந்து இவர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. என்ன ஸ்தவம் வந்து அந்த டிக்கெட்டை வந்து யாருக்கோ டெடிகேட் பண்ணி யாருக்கோ கொடுக்க விரும்புறார், அது யாருக்கு அப்படின்றது ஏதோ 2-3 வாரத்துக்கு முன்னாடி பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க, ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு மைண்டில் ஞாபகமே வரமாட்டேன்னு, உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
7: ரவிபாலா மீண்டும்
3: சொல்லுங்கள். ரவிபாலா
7: நன்றி, மறப்போம் நன்றி. எனக்காக எல்லாம் ப்ரே பண்ண எல்லா நேர்களுக்கும் நன்றி ராஜ்.
3: ஸோ ஸ்வீட்டில் எவ்வளோ பேர் வந்து வாழ்த்துக்களும் ப்ரேயர்ஸும் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்காக.
7: நன்றி. ஆனால் இன்னொன்று சொல்ல விரும்புனா, அந்த இதே சொன்னார் இல்லா, அதுக்கு ராஜ் ஒரு கோட் வேர்ட் ஒன்று இருக்கு ராஜ்.
3: என்னது?
7: குதிரை ஓடுறதுன்னு சொல்றாரு.
3: குதிரை ஓடுறதா?
7: ஆமா, முந்தி சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியர்ஸ் கேட்பாங்க, யாரும் எக்ஸாமுக்கு ஏலாது கஷ்டம் சொன்னா என்ன குதிரை ஓடுறதா?
3: அப்படியா? இது ஒரு ட்ரெண்டாவே ஓடிட்டு இருந்திருக்க.
7: அப்படியெல்லாம் இருந்த ஒரு சீசன். இருக்குது குதிரை
3: குதிரை ஓடுறது. இன்னும் இருக்கு. இப்ப வந்து நீங்க வீட்டுக்கு வந்தாச்சு இல்ல? இன்னொரு பெட் புக் பண்ணி நம்மால வந்து படுத்திருப்பாரு. எந்த நர்ஸ் நீங்க வந்து கரெக்ட் பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு.
7: ஆனா அதே சமயம் ரமேஷுக்கு என்ன சிரிச்சே நொழுத்து விட்டுறாரு போல இருக்கு ராஜ். ரமேஷ்
3: வாய்ப்பு இருக்கு. ஆமா, பயங்கரமான நாள் தான் இல்ல. அவர் கூட உட்காந்து நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு 10 குட்டி ஸ்டோரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சூப்பர், நன்றி நன்றி சுவாமி, மீண்டும் சந்திப்போம் நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: நீங்க காலை வணக்கம். நான் புருஷோத்தமன்.
3: காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாடகமாஜியாக நன்றி. நான் நினைக்கிறேன் முதல் ராய்பாலா அண்ணாக்கு என்னுடைய நல்ல ஆரோக்கியம் அவர் ஒன்று அதற்கு வேண்டிக் கொண்டு மற்ற நீங்க இவர் சொன்ன கதையை பார்த்தால் நீங்க சார்னியக்கா தான் கேட்டு நீங்க நாங்க சாப்பிட வரலாம் அவர் சொன்னவா தாராளமா வரலாம். நீ
3: ஆமா தாரணி தான் சொன்னது ஞாபகம். இவர் அவங்க இல்லை தாரணி இல்லை அப்படின்றாரு. அதான் அவங்க தான் வெளி நாமளும் நானும் வரேன் பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசாக சர்ப்ரைஸ் இல்லை ஏன்னா ஆஃபீஸ் வேலை வந்துருச்சு அப்படின்னு தாரணி தான் சொன்னது. அதான் கேட்டேன் தாரணி தான் கரெக்டு.
5: அதுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படி இல்லாட்டி பாசல் அனுப்பிவிட சொல்லி அதை போடி விட்டுருங்க.
3: ஆமா ஆமா கரெக்டு. என்ன ஸ்தவம் கரெக்டாக பிடிச்சிட்டாரு நம்மளோட புருஷோத்தமன் தாரணி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி யோசிச்சுட்டு வாங்க.
5: ஆமாம் மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து இப்ப பொய் சொல்ல மாட்டேன் சொன்ன இப்ப பொய் சொல்றேன்னு சொன்னா ஆபத்துக்கு வந்து அம்மாட்ட சிலங்களை அம்மா அந்த சண்டனை வந்து வித்தியாசமான சண்டனை எனக்கு. அப்ப அதனால வந்து நேரடியா சொல்ல முடியாது அக்கா தங்கஜி அதை சொல்லி இல்லாட்டி ஒரு இன்றைக்கு சொல்லாட்டி நாளைக்கு அடுத்த நாள் சொல்லிடுவேன். ஆனா அம்மாக்கு எதுவும் மறைக்க மாட்டேன் பொய்கள் ரெண்டு நாண்டும் அப்படி மறைச்சதில்லை. ஒரு பொன் காதல் சொன்னாலே நான் சொல்லிடணும் அப்படிப்பட்டால். ஆனால் இப்ப இந்த ஆசிரியருக்கு தான் ஒரு பொய் சொன்னனா
3: என்னது
5: கணிதம் எனக்கு கணிதம் நல்லா ஓடும் அப்ப என்ன பார்த்துதான் இந்த நண்பர்கள் எல்லாம் எழுதுறது ஆங்கிலம் வந்து இன்னொரு பார்த்துதான் நான் எழுதினான் அப்ப என்னென்று சொன்னால் அந்த சொல்லெழுதல் என்று வச்சது எனக்கு பத்துக்கும் பத்து சரி எனக்கு அது ஒன்று கூட எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது
3: ஆனா
5: பத்தும் சரி எனக்கு பத்தும் சரி எண்டி எழுத்து வடிவண்டபடியால் எனக்கு அவர் சரி எல்லாம் போட்டுட்டு எல்லாம் நல்ல மாய் எல்லாம் போட்டு நல்ல இதாண்டு கூட இந்த தங்கச்சியாக்கட்டையும் சொல்லி கூட அண்ணா நல்ல முன்னேற்றம் அவன் பத்துக்கும் பத்து சரி அவனை கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தீங்களா இன்னும் மேல வந்துடும் சொல்லி அப்ப எனக்கு ஏபிசிடியை தவிர ஒன்றும் தெரியாது. ஆனா எந்த நான் பார்த்தது அந்த நண்பன் வந்து ஒரு ஏபட்டு அவன் கிறுக்கு அவன் எழுத்து விளங்காது அவனுக்கு அவனுக்கு அடி விழுந்து சொன்னது இவனை பார்த்து இவன்கிட்ட படிச்சுக்கொள்ளு சொல்லி போட்டு போனது. அப்ப நான் பேசாம இருந்துட்டேன் அந்த எனக்கு எந்த மனம் குற்ற உணர்வு வீட்டை எனக்கு அடி விழுந்த என்ன நீ ஏமாத்தி பொய் சொல்ல பழகிட்டியோ அங்க வாசிட்டு அடி விட வீட்டை அடி விழுந்தது. ஆனா இன்றைக்கு உள்ள எனக்கு படிப்பு இலங்கையில படிச்சாங்களுக்கு சரியும் படிப்பிக்கிற ஆசிரியர் மேல வந்து கூட டிக்ஷனரிகள் பாப்பினு சில இதுவளுக்கு சில ஆசிரியர் வந்து கதைக்குள்ள திறமை இருக்காது எல்லா ஆசிரியர்கிட்டையும் ஆங்கிலம். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன் எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் உடைய என்னுடைய ஆங்கிலம் கிடைக்க மாட்டேன் அவ்வளோத்துக்கு நான் இப்ப வளர்ந்துட்டேன் இப்ப அவ்வளோத்துக்கு நான் வளர்ந்துட்டேன். ஆனால் அப்ப எனக்கு அந்த ஒன்று எழுத தெரியாது அப்ப பார்த்தது ஒரு நல்ல பேர் வேண்டியதான் சொல்ல வேணும் கொஞ்சம் கழிச்சா தான் ரசிக்க முடியும். நன்றி போட்டு வரேன்.
3: நன்றி நன்றி. பாடல் எதுவும் இல்லையா உங்களுக்கு?
5: இதே இந்த பாடல் வந்து போட்டு விடும்.
3: சரி ஓகே ரொம்ப நன்றி
5: நன்றி.
3: அவ்வளவுதான் முடிஞ்சது. இதோட இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நான் நினைக்கிறேன் என்ன ஸ்தவம் திருப்பி வந்திருக்காரு யாருக்கு டிக்கெட் கொடுக்கணும் சொல்றதுக்கு சொல்லுங்க ஸ்தவம் கேட்டுருவோம்.
6: முதல் வந்த நேருக்கு நன்றி. நீங்கள் தாரணி பேர் சொல்லல நீங்க சொன்ன பேர் சாரா.
3: சாராவும் சொன்ன தாரணியும் சொன்னேன். தாரணி தான் ரீசெண்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க.
6: சூப்பர்
3: ஓகே தாரணிக்கு பர்த்டே கிஃப்டா நீங்க ஒண்ணு கொடுத்திருக்கீங்க.
6: அக்காவும் பெருமாள் தங்கச்சியா தான் இருப்பான்னு
3: நினைக்கிறேன்.
6: பிறந்த பெருசாக அந்த வாழ்த்து அந்த பெருசாக கொடுக்குறேன்
3: புதுசா
6: வந்தது
3: இருக்கிறவன்
6: போட்டு கொண்ட பாட்டு என் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அந்த பாட்டு தான் போய்கொண்டிருந்தது. அந்த காலம் தொட்டு தொடர்ந்து சிஎம் தொடர்ந்து பயணிச்சு வந்தனுடைய போட்டியில வின் பண்ணிக்கிறோம். ஒரு நாள் அழைச்சு வந்த அறிவிப்பாளரை போய் கலையத்துல பணி புரிஞ்சுக்கிறது. அங்க அத்தனை பேரும் இதுவரைக்கும் ஞாபகம் இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன கேட்டா எல்லாருக்கும் தெரியும். நானும் இந்த ரேடியோக்கு வர்றது குறைஞ்ச காலம் தான். என்னட்டா இதுக்கு மேல் ஒரு இருந்த வாகனத்துல வந்து நான் டச் சொல்ற அதுல வந்து இந்த எஸ்டி வசதி இல்ல. புதுசு மாற்றி மாத்தின அப்புறம் வசதி வந்த அப்புறம் தொடர் கொள்றோம் எந்த இதில் மற்றபடி சிஎம் அதுவும் முந்தி டச்சி இதை வள்ளி சஞ்சலம் போடணும். வியாழக்கிழமையில ஒரு கவிதை சாரி ஒரு ஃபுல் பாட்டு பாடி போட்டு போவோம். வள்ளிக்கிழமையில செஞ்சலாம் கவிதை முடிச்சு வைப்பேன். இடையில நிப்பாட்டு அது ஃபுல்லா முடிச்சு போட்டு போறோம். அப்படி பங்குபாட்டு நிகழ்ச்சியே இல்லை. ஏன்னு சொன்னால் சில நேரம் நான் இடையில வந்தபடியாக என்ன திருக்கல முப்பத்தான் பண்ணேன். நான் சிஎம் ஒன் ஆஃப் த ஓல்ட்
3: ஓல்டஸ்ட் விண்டேஜ் காலர். பல வருடமா நீங்க சிஎம்ஆர் சப்போர்ட் பண்றீங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமா.
6: 2004 ல இருந்து இந்த நம்ம ஜனாதிபதி பரிச்சாத ஒலிவேரா
3: 22 வருஷமா.
6: அந்த சுனாமி வந்த முட்டை வந்த பாடல் அப்படியே அதுல விண்டேஜ்ல எல்லா பேரே நான் சொல்லுவேன்.
3: உங்களுக்கு
6: வாழ்த்துக்கள். அந்த வீட்டை வந்திருக்கு மதுரையும் சுகமா வாழ சொல்லி அடிக்கடி ஏதுக்கு அம்மன்ல தொண்டு செய்யறேன் சமையல் செய்யறேன். நான் போவேன் நாளைக்கு வள்ளிக்கிழமை. அதை நினைச்சு ஒரு வழிபாடு செய்யறேன்.
3: சரி கண்டிப்பா. நான் வந்து உங்களுக்கும் ஒரு டிக்கெட் எப்படியாவது ரெடி பண்ண முடியுமா பாக்குறேன். இவ்வளவு ஸ்வீட்டா நீங்க வந்து உங்களோட டிக்கெட் இன்னொருத்தர் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அந்த டீமுக்கே பேசி உங்களுடைய போன் நம்பருக்கே வந்து அந்த டிக்கெட்டை வந்து அனுப்பி வைக்க பாக்குறேன். உங்க நம்பர் ஷேர் பண்ண முடியுமா எனக்கு?
6: சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க உங்களுக்கு ஓகேண்ணா.
6: எல்லாரும்
3: சரி சொல்லுங்க.
9: நிர்மலா
3: எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா ஆரோக்கியமா சிறப்பா சந்தோஷமா. உங்களை மாதிரியே நீங்க சொல்லலாம். அவருக்கு பிறந்தநாள் இப்ப இல்ல, ஆனா அவருக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தாரு. இப்ப வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் வந்து குயிக் ரெக்கவரி ஆகிறதுக்காக எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாமியாருக்கே இப்படின்னா எப்படி சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயங்கர பரவாயில்ல. இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லி கேட்கணும் இல்லையா, உங்க லைஃப்ல நீங்க மெயின்டைன் பண்ற சீக்ரெட் ஏதாவது இருக்கா சொல்ல விரும்புறீங்களா? நீங்க லேட்டா கனெக்ட் பண்ணாலும் நீங்க அவருக்காக விஷ் பண்றதுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி. நன்றி நிர்மலா. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். என்னன்னா எல்லாரும் ரவிபாலாக்கு பர்த்டே நினைச்சிட்டிங்கன்னா அவருக்கு இது பர்த்டே கிடையாது, அவருக்கு ரீ பர்த்டே ஆக்சுவலி. ஏன்னா ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரிக்கு போயிட்டு அவர் வந்து சூப்பராக திரும்பி வந்திருக்காரு, தெம்பா கெத்தா வந்திருக்காரு, இன்னும் குயிக்காக வந்து அவர் ரெக்கவர். அவர் கொஞ்சம் இன்னும் அந்த டியூப்லாம் மாட்டி தான் வச்சுருக்காங்க, பட் வீட்டுக்கு வந்தாச்சு, குயிக்காக ரெக்கவர் ஆகி சுறுசுறுப்பாக பழையபடி வந்து வந்துடுவாருன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அதை சொல்லிவிட்டு இது வரைக்கும் கால் பண்ணி என்னோட பேசின எல்லாருக்குமே நன்றி. மறுபடியும் நீங்கள் வந்து காக்கா கடியில் வந்து கனெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். இது வரைக்கும் கால் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி.
9: வயதான பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதிய பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை குச்சவள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி சிரமங்களை எதிர்கொள்வது தொடர்பான பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து குச்சவள்ளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் உரிய பகுதிக்குள் விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சினையை தீர்த்து வைத்தார். பத்மநாபாவின் 36வது ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் ஜூன் 19 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என திருகோணமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்தார். ஜூலை மாதம் முதல் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கப் போவதாக வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் 15,058 பணியாளர்களை முறைப்படி நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை எனவும் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக நிதி நிலைமையை அறியாமல் தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதிகளை வழங்கியது இப்போது அரசிடம் நிதியில்லை என்பதை வெளிப்படுத்தவே வெள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் செயல்படும் கடைகளில் பூஜை பொருள் விலைப்பட்டியல் கட்டாயம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தரமான பூஜை பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என்றும் கடைக்காரருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரான்சின் ஏவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடிய பிரதமர் மாக்கானியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்போது இந்தியா கனடா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். பெல்கனடாவின் தாய் நிறுவனமான BCE நிறுவன மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக தனது பணியாளர்களில் கிட்டத்தட்ட 700 பணியிடங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. தூய ஆற்றல், மின்கல சேமிப்பு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரித்தானியாவில் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இந்திய மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புவிசார் அரசியல் விவகாரங்கள் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் உக்ரைனின் சுதந்திரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு தங்களது ஆதரவை தலைவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினா்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள்
2: உங்களுக்கு வருது சாப்பிட வர போயிருந்தோம் மெலிவா
1: மண்டலாம் இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 6049.

0: go.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா Jewelers.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da. Tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
5: Chella, Miller, Dad, Selvam.
6: Cherry, Cherry.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: மிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
1: ரவிமாலா வந்து தன்னுடைய உடல் நலத்திற்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. ஆனால் சூப்பராக ஒரு பாட்டு, எல்லாருக்கும் வந்து பாட்டு டெடிகேட் பண்ணுறேன். இப்போ எனக்கே நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிக்கிறேன்னு அந்த பாட்டு இதோ.

0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டி கல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: பதினெட்டு வாயத்தில் என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு பாட்டு கேட்டீங்களா? இப்போ சினிமா செய்தியில் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது கட்டா குஸ்தி அப்படின்ற படம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம். செல்லா ஐயாவு அப்படின்றவருடைய இயக்கத்தில் விஷ்ணு விஷால் அப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்து வெளிவந்த படம் தான் கட்டா குஸ்தி. ஜூலை 3ஆம் தேதி வந்து கட்டா குஸ்தி பாட்டும் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து நடிக்கிறதா இருந்தது வந்து அனுஷ்கா. என்னடா ரொம்ப நாளாக ஆளை காணும், அனுஷ்கா என்ன ஆனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய கதை கேட்குறாங்க போல், ஆனால் வந்து எதையும் சைனப் பண்ண மாட்டேன்றாங்க. அவருடைய நடிப்பில் தான் இந்த கட்டா குஸ்தி பாட்டு வர வேண்டியது, ஆனால் அவர் நடிக்க முடியல. அப்புறம் பல நடிகைகள்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்களும் சம்பளம் அதிகமாக கேட்டிருக்காங்க. சிலர் வந்து சண்டை பயிற்சிக்கு வரத்துக்கே வந்து பயந்துருக்காங்க. கடைசியில் அந்த வாய்ப்பு ஐஸ்வர்யா லட்சுமிக்கு போனது. அவரும் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் பாட்டில். இப்போ 2ஆம் பாதியிலையும் வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்களாமா. இதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் எடுத்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து பல ட்ரைனிங்லாம் எடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை குறித்து ஐஸ்வர்யா லட்சுமி சொன்னபோது, எனக்கு நல்ல கேரக்டர் வர்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படங்களுக்கு அதிக பிஸ்னஸ் வந்தால் என்னுடைய படங்களோட வியாபாரமோ சம்பளமோ உடனே வந்து நான் வந்து உயர்த்தியெல்லாம் வந்து கூற மாட்டேன், கேட்க மாட்டேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டைரக்டருடைய சக்ஸஸ். இதில் வந்து நாங்கள் டைரக்டர் என்ன பண்ணாரோ அதை பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன சம்பளமோ அது கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த்தாக பேசியிருக்காங்க. முதல் பாகத்தில் இல்லாத ரம்யா கிருஷ்ணனும் யோகி பாபும் இப்போ 2ஆவது பாகத்தில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு ரெண்டு கேரக்டருமே இல்லை. அவங்க கேரக்டரை வந்து சஸ்பென்ஸாக வச்சு என்ன ரோல் அப்படிங்கிறது இனிமேல் தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. கட்டா குஸ்தி பாட்டுடைய விற்பனை வந்து இப்போ ஆல்ரெடி லாபகரமாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஓடிடி சேட்டலைட் விற்பனை வந்து சூப்பராக போயிருக்கு போல். அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட முக்கியமான வேடத்தை வந்து இப்போ வர நாளில் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டைரக்டர். ஆல்ரெடி கட்டா குஸ்தி 1 வந்து ரொம்ப நல்லா போனதில் விஷ்ணு விஷாலுக்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம். இப்போ 2வது பாட்டும் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டா குஸ்தி பாட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.

கடலுலகம் முன்னாலே அடுதடி தன்னாலே இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணாலே.

நின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான், புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான், போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான், போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான், அடிமாமா மகரதி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இருக்கிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கிளக்கல். பிரவீன் எஸ் விஜய் அப்படின்றவருடைய இயக்கத்தில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஒரு படம் வருது. அந்த படத்துடைய பேர் தான் சத்யாவின் சாவித்ரி. இந்த படத்தில் வந்து மிஷ்கினும் கீர்த்தி சுரேஷும் நடிச்சிருக்காங்க. இனிது மிஷ்கினுக்கு கீர்த்தி சுரேஷ் ஜோடியா அப்படின்னா இல்லை, அந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதில் ரெண்டு பேருமே வந்து வக்கீலாக நடிச்சிருக்காங்க. கோர்ட்டில் இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரம் வாதாடுற வக்கீல்கள். இதில் வந்து படத்தில் வந்து த்ரில்லரும் இருக்கும், அதே சமயம் காமெடியும் இருக்கும், அதே சமயம் பரபரப்பான ஆக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சீனியரான மிஷ்கின் வந்து தடம் மாறும்போது ஜூனியரான கீர்த்தி சுரேஷ் அவருக்காக வாதாடுகிறார் கோர்ட்டில். அப்போது என்ன நடக்கிறது, அவங்க வழக்கில் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுது, இந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, கதையை கடந்த சில ஆண்டுகளாக வந்து அவங்க ஒரு சட்டத்துடைய போர்வையில் எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அப்படின்றதெல்லாம் வந்து உள்ள கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் வந்து சவுண்டிங்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் நடித்த எந்த படமே சிறப்பாக வந்து ஓடலை, பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அவங்களுக்கு பேர் வாங்கி தரல தமிழ் சினிமாக்களில். மிஷ்கினுடைய இயக்கத்தில் இயக்கிய சமீபத்திய கடந்த 2 வருஷத்தில் இயக்கிய படங்கள் எதுவுமே வந்து ஓடலை, அதாவது வெளியே வரலை. ஆக்சுவலி அதான் உண்மை. அவர் வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து முடித்து எல்லாம் முடிஞ்சதாக சொல்கிறாங்க, ஆனால் இன்னமும் அதோடய ரிலீஸ் டேட்டு எதுவுமே என்னென்ன ஸ்டேட்டஸே தெரியல. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபால்பேக் இருக்குது. ஸோ இருவருக்குமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய திரைப்படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஜூலை மாதம் வெளியாகி நல்லா ஓடணும். இதில் வந்து கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடி இருக்கா இல்லையா, இருந்தால் யாரது அப்படின்ற சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கூடிய விரைவில் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு வந்து எப்பயுமே கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். செய்திகளை தொடர்ந்து நேர்கள் கேட்ட பாடலும் நிகழ்ச்சிகளும் தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3.
2: வயதான பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதிய பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை குச்சவள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி சிரமங்களை எதிர்கொள்வது தொடர்பான பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து குச்சவள்ளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் உரிய பகுதிக்குள் விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சினையை தீர்த்து வைத்தார். வயதான பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதிய பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை குச்சவள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி சிரமங்களை எதிர்கொள்வது தொடர்பான பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து குச்சவள்ளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் உரிய பகுதிக்குள் விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சினையை தீர்த்து வைத்தார். பத்மநாபாவின் 36வது ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என திருகோணமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்தார். ஜூலை மாதம் முதல் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கப் போவதாக வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் 15,058 பணியாளர்களை முறைப்படி நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும், தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை எனவும் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக நிதி நிலைமையை அறியாமல் தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதிகளை வழங்கியது, இப்போது அரசிடம் நிதியில்லை என்பதை வெளிப்படுத்தவே வெள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் செயல்படும் கடைகளில் பூஜை பொருள் விலைப்பட்டியல் கட்டாயம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தரமான பூஜை பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என்றும் கடைக்காரருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடிய பிரதமர் மார்க் கானியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்போது இந்தியா கனடா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். பெல்கனடாவின் தாய் நிறுவனமான BCE நிறுவன மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக தனது பணியாளர்களில் கிட்டத்தட்ட 700 பணியிடங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. தூய காற்றல், மின்கல சேமிப்பு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரித்தானியாவில் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இந்திய மற்றும் பிரெஞ்ச் நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புவிசார் அரசியல் விவகாரங்கள் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் உக்ரைனின் சுதந்திரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு தங்களது ஆதரவை தலைவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினா்.

0: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

மலேசியா வாசுதேவனுடைய குரலில் ஒரு பாட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே மலேசியா வாசுதேவனில் ஃபேமஸ் நிறைய பாட்டு இருக்குது, ஆனால் இந்த பாட்டு வேணே போட்டு மனோ மலேசியா வாசுதேவன் சேர்ந்து பாடுது. இதில் இன்னொரு குரலும் இருக்குது, அது யாருதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம்.

இளையராஜா சாரோட கம்போசிஷன் அப்படின்னாலே அது வேற மாதிரி தான் இல்லையா? எப்படி இருந்தது இல்லை இந்த பாட்டு? ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த பாட்டை வந்து மூணு பேர் நாலு பேர் பாடியிருக்காங்க. ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, மலேசியா வாசுதேவனுடைய குரல் ஒன்று இருக்குது, மனோவுடைய குரல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னொரு குரல் வந்து எஸ் என் சுரேந்தர், ரொம்ப அருமையான ஒரு யூனிக்கான குரல், நிறைய பாடலும் பாடியிருக்காரு. முக்கியமாக வந்து இவர் டப்பிங்கில் கில்லாடி. எஸ் என் சுரேந்தருடைய குரலை வச்சு தான் நம்ம மைக் மோகன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் மோகனுடைய திரைப்படங்களில் மோகனுக்கு வந்து டப்பிங் கொடுத்தது வந்து எஸ் என் சுரேந்தர் தான். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்ட்ரியில் பல இடத்துல வந்து இவரோட குரலை கேட்கும்போது ஆஹா இவர் அவர் தானே அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு பீரியடில் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிருக்கு, எஸ் என் சுரேந்தர் அவர்களுக்கும் மோகனுக்கும் வந்து ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு அவர் வந்து சரி இனிமே வந்து மோகனுக்கு நான் டப்பிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் போல். விதி பார்த்தீங்களா, எப்போ வந்து எஸ் என் சுரேந்தர் மோகனுக்கு டப்பிங் பண்ணதை ஸ்டாப் பண்ணி மோகன் சொந்தமாக டப் பண்ண ஆரம்பித்தாரோ அப்போலிருந்து அவருக்கு அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஓடாமல் அப்படியே டவுன் ஆகி டோட்டல் ஃப்ளாப்பில் போய் ஆள் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டார். பீக்கில் இருந்த ஆள் மோகன். அப்போ வந்து மோகன் லிட்ரலி வந்து இன்னொரு சூப்பர் ஸ்டாராக ஆக வேண்டியது, பயங்கரமான ஃபேன் ஃபால், வரிசையாக நடிக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகிட்டுருக்கிற அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹெட் வெயிட்டில் சில பேர் நம்மளை வந்து வளர்த்து விட்ட ஆட்களை வந்து நம்ம பகச்சிக்கிட்டோ இல்லை அவங்கள வந்து தரம் குறைவாக பேசியோ நடந்துக்கிட்டால் நமக்கு வந்து லைஃப் வந்து இன்னொரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதோடு சேர்த்து இந்த பாட்டில் இன்னொரு குரல் இருக்குது, ரெண்டு இல்லை மூணு லைன் தான் பாடியிருப்பார், அதுதான் தீபன் சக்கரவர்த்தி. தீபன் சக்கரவர்த்தியும் இந்த பாட்டில் வந்து ஒரு போர்ஷன் இந்த கோரஸு ததத்ததத்தா அதில் அப்புறம் ஒன்று ரெண்டு லைன் இந்த மாதிரி பாடியிருப்பார். பியூட்டிஃபுல்லான ஒரு படமும் கூட அந்த பாட்டும் சிறப்பாக இருந்தது இல்லையா? நேர்கள் காப்பாட்டோட சேர்த்து வந்து நான் சொல்லியிருந்த முன்ன எப்பயுமே வந்து ட்ரிபியூட் டு தமிழ் சினிமா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்பப்போ வந்து சில ட்ரிவியாஸ் உங்களுக்காக கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி நான் வந்து ட்ரிப்பியான சில பாடல்கள், அது வந்து இளையராஜாவுடைய பாடல்களும் சரி, அதே மாதிரி பாரதி ராஜா இளையராஜா காம்போவில் வந்த பாடல்களும் சரி, அந்த மாதிரி நிறைய உங்களுக்காக நான் கொடுக்கறது வழக்கம் இல்லையா? அந்த அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணணும்னு நினச்சது. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை நீங்கள் கேட்டு, இந்த பாட்டை கேளுங்க, இதோடைய அழகான ஒரு ட்ரிவியா உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன்.

இந்த பாட்டுக்கு வந்து இப்போ 1980 இந்த படம் வந்தது. இப்போ இந்த பாட்டோட பியூட்டி என்ன அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்த ட்ரம் பேட், இந்த எலக்ட்ரிக் பேட்ஸ் வந்து லான்ச் ஆன டைம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி வந்து இந்த பாட்டில் வந்து வெறும் ரியல் மிருதங்கமும் இதுவும் தான் வச்சு, தபலாவும் வச்சு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் இது முடிஞ்சது, அந்த செட்டோடு பண்ணியாச்சு. அந்த அந்த எலக்ட்ரிக் பர்க்குஷன் பேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஆட் பண்ணி தான் வந்து இதை ரெண்டர் பண்ணியிருக்காரு இளையராஜா. இப்போ திருப்பி அந்த போர்ஷனை மட்டும் போடுறேன், நீங்கள் கேளுங்க. அதில் ஒரு தனியாக ஒரு போர்ஷன் வரும், அதுதான் வந்து அந்த எலக்ட்ரிக் பேட்ஸோட சவுண்டு. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டு எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸை வந்து அவங்க பயங்கரமாக பாராட்டினாங்களாம். மறுபடியும் அந்த பாட்டே தான் உங்களுக்கு அந்த சின்ன போர்ஷன் மட்டும் வருது, கேளுங்கள்.

0: வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இந்த பூங்கதவே தாழ்த்திறவா வந்து இப்போ இதில் ஒரு சிறப்பான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதிகமாக அதை பயன்படுத்தினது வந்து பாரதிராஜா அப்படின்னு தான் வந்து பேர். அது என்னென்னா, நிறைய கதவுகள் திறக்கும், இன்னொரு சைடில் வந்து ஹீரோயின் இருப்பாங்க. நிறைய கதவுகள் திறப்போ அந்த சைடு வந்து ஹீரோ இருப்பார். இது வந்து அதுக்கப்புறம் வந்து பல சினிமாக்களில் பல கொரியோகிராஃபர்ஸ் டைரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு வித்தியாசமான ட்ரெண்டை செட் பண்ணது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து பாண்டதும் வந்து தீபன் சக்கரவர்த்தி தான். மோஸ்ட் அன்சங் ஹீரோஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். எவ்வளவோ பாடகர்கள் வந்தாங்க. இவருடைய குரல் வந்து ரொம்ப யூனிக்கான குரல். ஆனால் அந்த குரலுக்கு ஏற்ற தகுந்த புகழ் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு பாடகர். ஸோ அவருடைய குரலில் வந்த அந்த பாட்டை கேட்டிங்க. அதே மாதிரி இப்போ அவர் வந்து கடலோர கவிதைகள், சாரி கடலூரில் இந்த அது என்ன படம், அது கார்த்திக் அண்ட் ராதாவுடைய படம் இருக்கு இல்லையா, டக்குன்னு பேர் மறந்து போச்சு, அலைகள் ஓய்வதில்லை. ஸோ அந்த திரைப்படம் வரும்போதே அதே பீரியடில் வந்து என்ன இருக்குது, அது முடிஞ்ச இவங்களும் வந்து பன்னீர் புஷ்பங்கள் படத்தை வந்து பி வாசு வந்து எடுத்தார் அந்த பீரியடில். ஏறக்குறைய வந்து சிமிலர் ஸ்டோரிஸாக இருந்தப்ப இவர் வந்து நேராக பாரதிராஜாவை பார்த்து பேசினப்ப சொல்லியிருக்கார், பி வாசுவும் சந்தான பாரதியும் சேர்ந்து எடுத்த படம் அது. ஆக்சுவலி சந்தான பாரதி தான் வந்து, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, குணா திரைப்படத்துடைய டைரக்டர் தான் சந்தான பாரதி. சந்தான பாரதி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா படத்துலையும் இப்போ வந்து குண்டா ஒருத்தர் வர சொட்டத்தலையா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆளுமைன்றது நிறைய இப்போ இருக்கிற ஜென் ஜிக்கு தெரியாது. அவரும் பி வாசும் சேர்ந்து தான் வந்து பன்னீர் புஷ்பங்களை டைரக்ட் பண்ணாங்க. ரெண்டு படமும் வந்து சிமிலர் ஸ்டோரி, ஆனால் ரெண்டு படமுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்போ வந்து பாரதிராஜா கிட்ட வந்து பி வாசு மீட் பண்ணணும் சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லிடுறேன், நான் வந்து ஒரே கையில் வாயில் முட்டியில் எல்லாத்துலேயும் வந்து மண்ணொட்டுற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கேன், அதே இடத்துல வந்து க்ளவுஸை போட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டோரி சிமிலராக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கிளாஸியாக, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆம்பியன்ஸ் இதெல்லாமே பயங்கர கொஞ்சம் லெவல் ஏக்கு போய் எடுத்த மாதிரியும், அவங்களுக்கு வந்து ரொம்ப மண்வாசனையாக எடுத்த மாதிரியும் ஒரு ஸ்டோரி ரெண்டு பேரும் பேசி சிரித்தது. இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு வருது கேளுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிஷன்.

சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வந்த பாட்டு இல்லையா. இதுக்கு இசை வந்து இளையராஜா, லிரிக்ஸ் வந்து கங்கை அமரன் எழுதிய லிரிக்ஸ். இப்போ வந்து கங்கை அமரன் சார் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறது இல்லை, ஏன்னா அவர் வந்து தேவையில்லாமல் அங்கங்கே வாய் விடுறாரு, ஏதாவது ஒன்று பேசிட்டிருக்காரு லொட லொட அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து சில இடத்துல வந்து பேர் லைட்டாக டேமேஜ் ஆனாலும் ஒரு பீரியடில் வந்து செம்மையான பாடல்கள், அந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக அவாலியே சொல்லியிருக்காராம். யோ நீ வந்து ஏன் பொழப்ப கெடுத்துருவோ போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்ட டைம்லாம் இருக்குன்னுவாங்கன்னா, மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் லிரிக் ரைட்டரில் வந்து எப்படி கண்ணதாசன் வாலி இருக்காங்களோ சொன்ன உனக்கு டப்புன்னு இந்த உக்காரணும் யோசிக்கணும் அப்படியே திங்க் பண்ணி தனியாக போய் உட்காந்து ஃபீல் பண்ணி எழுதுறதுனால டியூனை போட்ட உடனே வந்து டப்பு டப்பு டப்புன்னு ஃபாஸ்ட்டாக எழுதிதான் இதை போட அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய லிரிசிஸ்டில் கங்கை அமரனும் ஒருத்தர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அஃப்கோர்ஸ் அவரும் வந்து தமிழ் சினிமாவால் வந்து போற்றப்பட வேண்டிய ஒருத்தர் தான். பட் ஏதோ ஒரு நிழலில் இளையராஜா அவர்களுக்கு கிடைத்த அளவுக்கு ஒரு அங்கீகாரமோ பெருமையோ பேரோ வந்து கங்கை அமரனுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் கூடியே ட்ராவல் பண்ண ஒரு நபர், ஏறக்குறைய இப்போ அவங்க பசங்களும் அந்த மாதிரி தான் ஆயிருக்காங்க. இப்போ வெங்கட் பிரபுவுக்கு வந்து பயங்கரமான பெயர், ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சூப்பரான டைரக்டர். பட் அவருடைய தம்பியான பிரேம்ஜி வந்து அவர் மியூசிக்கும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, லிரிக்கும் எழுதியிருக்காரு, பாட்டும் பாடியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஆனால் பிரேம்ஜிக்கு வந்து அந்த அங்கீகாரம் வந்து கொஞ்சம் கிடைக்காமல் போயிருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போவும் சொல்ல முடியும். ஏறக்குறைய ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல்ஃப் மாதிரி அவங்க ரெண்டு பேரோட அந்த அண்ணன் தம்பியில் அண்ணனுக்கு பயங்கர பேர், தம்பி அந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணப்படலை அப்படின்ற குறைபாடுகள் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது வந்தோம் அப்படின்னா நிறம் மாறாத பூக்கள், அதுவும் வந்து பாரதிராஜாவுடைய சூப்பரான ஒரு படைப்பு. 1979 வந்த ஒரு படம். இது வந்து ஃபேமஸான ஒரு காம்பினேஷனில் இது வந்து ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானப் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒரு நபர் தான் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கார். இந்த பாட்டுக்கு அவர் வந்து வேறு யாரெல்லாம் ஃபேமஸ் மோஸ்ட் ஃபேமஸ் டிரெக்டர் அவர் தான் வந்து பஞ்சவர்ணாச்சலம். பஞ்சவர்ணாச்சலம் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிரெக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அவரோட படைப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாட் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எப்படி இவங்க ஸ்க்ரீன் பிளே எழுதி எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்னே வந்து தெரியாது. தெலுங்கில் வந்து பஞ்சவர்ணாச்சலம் வந்து ஒரு டான் அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் தெலுங்கு ஃபில்ம் மேக்கிங்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு டிரெக்டர் அவர் வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுத வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பாரதிராஜாவுக்கும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சீன் ஷார்ட்டு சொல்கிற ஆள் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுங்க தலைவா அப்படின்னு சொல்லி எழுதி இந்த பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, செமையாக இருக்கும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. ஃபுல்லு பாட்டு போட்டால் நிறைய ட்ரிவியாஸ் சொல்ல முடியாதுல்ல. நிறம் மாறாத பூக்களுக்கு இவர் பஞ்சு வந்து லிரிக்ஸ் எழுதுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆக்சுவலி கண்ணதாசனுடைய ரிலேட்டிவ். ஸோ உங்கள் ஃபேமிலி பிளட்டில் தான் தானாக லிரிக்ஸ் வந்து விழுகுமே, எழுதுங்க ஓய் அப்படின்னு சொல்லி எழுத வச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த சாங்ஸ் இவரோட பாரதி ராஜாவும் இவரும் வந்து ஒரு கிளப் பண்ணி பண்ணது. பஞ்சு அருணாச்சலம் வந்து எப்படின்னா பாரதி ராஜாவோட ஃப்ரெண்டு, ஆனால் பாரதி ராஜா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அந்த ஆர்ட் ஓரியன்ட் ஃபில்மாக ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் படம் எடுக்கிறவர். ஆனால் சூப்பர் டூப்பராக கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தவர் வந்து பஞ்சு அருணாச்சலம். எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அந்த பாலிய வயசு யங் ஏஜில் வந்து கண்டினியூஸாக ஹிட்டு படத்தை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா இவரோட தேவரால் தான். ஏன்னா எவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காரு, 88 தொடர்ந்து 92 வரைக்கும் வரிசையாக ஹிட்டு தான். 88 குரு சிஷ்யன் இவரோட படம் தான். என்ஜீவன் பாடுது இவருடைய படம் தான். தர்மத்தின் தலைவன் ரஜினி படம் அதுவும் இவர் தான். ராஜாதிராஜா நிறைய ரஜினிகாந்துக்கு ஏகப்பட்ட ஹிட்டு, ரஜினிக்கும் கமலுக்கும் மிகப்பெரிய டாப் ஹிட்ஸ் கொடுத்தது வந்து பஞ்சு அருணாச்சலம் தான். அதில் வந்து தர்மத்தின் தலைவன் ராஜாதிராஜா அவருக்கு, அப்புறம் ராஜா சின்ன ரோஜாவும் ரஜினியோடது இவரே தான் 89 பண்ணது. அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் என்ன படம் அது, இன்னைக்கு பார்த்தாலும் ரீவிசிட் பண்ணக்கூடிய ஒரு படம், அதுவும் பஞ்சு அருணாச்சலத்தோடது தான். மாப்பிள்ளை படமும் இவரோடது தான். மைக்கேல் மதன காமராஜன் ஆஃப்டர் 35 இயர்ஸ் ஆக்சுவலி இன்னமும் வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கிற ஒரு படம். நாளைக்கும் வந்து திடீர்னு போர் அடிச்சுது அப்படின்னா நான் பார்க்குற படங்களில் ஒன்று மைக்கேல் மதன காமராஜன். அந்த திரைப்படத்தோட டைரக்டரும் பஞ்சு அருணாச்சலம் தான். என்ன ஸ்க்ரீன் பிளே அது, அருமையாக இருக்கும். அப்புறம் அடுத்தது ரஜினியோட ஒரு அந்த மாதிரி ஒரு படம்னா அடுத்தது ரஜினியோட அதிசயப்பிறவி, அதுவும் பஞ்சு சாரோட தான். அதிசயப்பிறவி படமும் வந்து எத்தனை தரம் நீங்கள் பார்த்தாலும் போர் அடிக்காது, அது ஒரு பிரமாதான படம். அப்புறம் வந்து ராசுக்குட்டி இவரோட தான், பாண்டியனும் இவரோட தான், சிங்காரவேலன் இவரோட தான். மாற்றி மாற்றி ரஜினி கமல் ரஜினி கமல் ரஜினி கமல்னு அவங்க ரெண்டு பேருடைய கால் ஷீட்டையும் வாங்கி அவங்க ரெண்டு பேருடைய உச்சபட்ச திரைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பர் ஹிட் ஆக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து பஞ்சு அருணாச்சலம் சேரும். இப்போ நம்ம வந்து பாரதி ராஜிலேருந்து பஞ்சுலுக்கு போயிட்டோம். ஒவ்வொரு டைரக்டர் பற்றியும் வந்து நான் பேச சொன்னால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ சிறப்பான ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான டைரக்டர்ஸ், அவங்களுடைய மிகப்பெரிய சாதனைகளை பார்த்தோம். ஒரு குட்டி குட்டி கேள்வி போயிட்டு நேர்களை இணைச்சிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து இந்த சினிமாக்களில் இருக்கிற ட்ரிவியா ஸ்டோரிஸை பேச ஆரம்பிச்சிட்டா நேரம் போறதே தெரியாது. உண்மையிலேயே இப்போ நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காருவோம், சினிமா ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து உட்காருவோம் இல்லையா. அது வந்து அந்த செஷன் விஸ்காம் தான் படித்தேன். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஃபில்ம் அப்ரிசியேஷனே வந்து ஒரு ஃபோரம் நடக்கும், அங்கே எல்லாம் சினிமா ஆர்வலர்கள் வந்து உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது வந்து 3 ஆரம்பிக்கும், லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 ஆரம்பிக்கும். அந்த ஃபில்ம் அப்ரிசியேஷனில் போயிட்டு ஏதாவது ஒரு டாபிக் அங்கேயே போர்டில் அன்றைக்கி போட்டிருப்பாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். அது அப்படியே போகும். 3:30, 1:30, 2:00, 5:00 வரைக்கும் அங்கேயே பேசுகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரே ஸ்பாட்லேயே இருக்கணும், வாங்க டீ சாப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு 5 ஒரு டீ கடைக்கு போய் அங்கே பேச ஆரம்பிப்போம். டீ கடையில் ஒரு 1:30 போகும். டீ முடித்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து டப்புன்னு 1-2 டிக்கெட்டு கிளம்பிடும். ஆனால் சில பேர் அப்படியே பார்க்குக்கில் பக்கத்தில் இல்லைனா அப்படியே பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ்லேயே வந்து சினிமாவை பற்றி பேசிக்கிட்டே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே அப்படியே பீச்சுக்கு போய் பீச்சிலையும் வந்து தொடர்ந்து சினிமாக்களை பற்றி பேசி பெரிய பெரிய ரைட்டர்ஸை பற்றி பேசி ஒரு புக்கை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லுவார், இதை படிங்க அதை படிங்க சஜஸ்ட் பண்ணுவார். பழைய படம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த உதிரிப்பூக்கள்னு ஒரு படம் வந்தது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஃபுல்லாக படம் பார்த்ததில்ல, 2-3 சீன் தான் பார்த்துருக்கோம், ஐயோ அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், நாளைக்கு உடனே ஃபிலிம் ஸ்க்ரீனிங் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதிரிப்பூக்களை பற்றி பேசிட்டு அதோடு சேர்ந்து அப்படியே வந்து மற்ற சினிமா நடிகர்கள் ஹீரோயின்கள் எல்லாரை பற்றியும் பேச ஆரம்பிப்போம். ஒரு பேசி முடிய ஒரு நாளில் வந்து 10:30 தான் வந்து முடியும். 3 ஆரம்பித்து சினிமா பேச்சு இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் நான் சொல்கிறேன்ல, இதே மாதிரி வாரத்தில் 4-5 இந்த மாதிரி வந்து சினிமாக்களை பற்றியே பேசி வளர்ந்ததுனால அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. பேச பேசினா இப்போலாம் வந்து நான் வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக இந்த சினிமா கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணுறது, போதும் அதை பற்றி நிறைய பேசியாச்சு அப்படின்னு. ஆனால் இப்போயும் பேசினாதான் தெரியுது அதில் நான் ஒரு மிகப்பெரிய அடிக்டு அப்படின்னு சொல்லி அந்த அடிக்ஷனை வந்து அப்பப்போ எடுத்து விடும்போது எனக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தோணும், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. நேர்கள் கேட்ட பாடலில் இன்னும் ஒரு பாட்டு வராமல் இருக்குது, அது உங்களுக்காக இதோ.

0: நல்ல நல்ல பாடல்கள் வந்துட்டே இருக்குது. அடுத்து இதே மாதிரி போனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஷோவை. இப்போ வந்து உங்களுக்கு கடைசியாக ஒரு ட்ரிவியா ஓட நான் கிளம்புறேன். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய டிரெக்டர்ஸ் வந்து பெருமையாக அவங்கள வந்து பயங்கரமாக போற்றி புகழ முடியாமல் போன தருணங்கள் உண்டு. அதில் வந்து தமிழ் சினிமாவில் சூப்பரான ஆக்டர் கம் டிரெக்டர், ஃபிலிம் யூனியன் மற்றும் இப்போ ஃபிலிம் அவார்டுடைய ஜூரியிலே இருக்கிற ஒரு நபர். அவர் வந்து என்னது இவரா அப்படி சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பட் ஆனால் அவரோட ஆக்டிங்கும் அவருடைய ஃபிலிம் நாலேஜையும் வந்து பார்த்துட்டு வியந்த மக்கள் அதிகம். அது யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி த ஃபேமஸ் ஆக்டர் ஃபிலிம் டைரக்டர் பிரதாப் போத்தன் பற்றி தான். மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்பயும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒருத்தர் தான் பிரதாப் கே போத்தன். பிரதாப் போத்தன் வந்து பல படங்களை நடிச்சும் இருக்கார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபாரின் ஃபிலிம்ஸை பற்றி பேச ஆரம்பித்தா பேசிட்டே இருக்கிற ஒரு ஆள், அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒருத்தர். ஆனால் என்ன, கொஞ்சம் அப்படி ஒரு ஆட்டிடியூடாக இருப்பார், அவ்வளோ நெருங்க முடியாது. அவரை பார்த்து பழகக்கூடிய தருணம் எனக்கு கிடச்சிது. செம்ம இன்ஃபர்மேட்டிவான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டட். அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் வந்து, முன்னெல்லாம் வந்து இந்த நாவலை திரைப்படமாக்குவாங்கல்ல, தமிழ் நாவல்களை தான் வந்து அதிகமாக திரைப்படமாக்குவாங்க, இல்லை இங்கிலீஷ் படத்தை பார்த்து திரைப்படமாக வந்து மாற்றுவாங்க. ஆனால் ஆங்கில நாவல்களை படிச்சுட்டு அதை வந்து திரைப்படமாக வந்து ஸ்க்ரீன் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்ததில் பிரதாப் போத்தன் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அஃப்கோர்ஸ் அவருக்கு பயங்கர இங்கிலீஷ் நாலேஜும் கூட. அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் இதில் வந்தது. இந்த ஃபேமஸான நாவல் த போர்ன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் லூடியம் எழுதினது. ராபர்ட் லூடியம் எழுதின அந்த நாவல் வந்து யூஎஸ் ஹாலிவுட்டில் படமாக்கப்பட்டு த போர்ன் ஐடென்டிட்டி, அப்புறம் த போர்ன் சுப்ரமசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த போர்ன்ன்ற அந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை வச்சு ஏகப்பட்ட சீரீஸே வந்தது தொடர்ந்து. அது வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் அது வந்தது. ஆனால் அந்த கதை, அந்த நாவலை வந்து ஏற்கனவே தமிழில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து டைரக்ட் பண்ணிட்டாரு. அதாவது 1989 வந்து டைரக்ட் பண்ணதான் அவர் பிரதாப் போத்தன். அந்த திரைப்படத்துடைய பேர் தான் வெற்றி விழா. வெற்றி விழா படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து ஒரு அந்த ஒன்லைனர் வந்து பேஸ்ட் ஆன் த போர்ன் ஐடென்டிட்டின்ற நாவல் தான். அந்த போர்ன் ஐடென்டிட்டியோட நாவல் தான் அதுக்கப்புறம் இப்போ நீ இப்போ நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம், அந்த போர்ன் சீரீஸ்னே வரும். அதை வந்து முதல்ல திரைப்படமாக பண்ணது வந்து பிரதாப் போத்தன் தான் வெற்றி விழா படத்தில். எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு, இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 200 நாளுக்கு மேலே ஓடின படம். அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்கள் இதுவரை பொறுமையாக என்னுடைய இந்த ட்ரிவியாஸ் எல்லாம் கேட்டதுக்கு நன்றி. யூஸ்வலாக கடிக்கேள்வி தானே போட்டுட்ருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமே. நமக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பி இன்னைக்கு காக்கா கடியை கட் பண்ணி இந்த கண்டென்ட்டை கொடுத்தேன் உங்களுக்காக. ஹோப் யூ என்ஜாய். திருப்பி வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
8: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

அகங்காரம் 89 உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: ஸ்டேஷன் சென்ற ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: ஜி, இப்போ எடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜை பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647 887 9358 64.

0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் கிளிக்கூட் CA.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சீமா தமிழேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மணத்தியாள செய்திகள்.
2: மணத்தியாள செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: வயதான பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதிய பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சில பாடசாலைகள், அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள் டெங்கு நோய் பரவும் அதிக அபாயத்தை கொண்ட இடங்களாக சுகாதார பிரிவினரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வும், 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் ஜூன் 16 தேதி செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. பத்மநாபாவின் 36 ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் ஜூன் 19 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 நடைபெறும் என திருகோணமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்தார். மின்சாரத்துறையில் 15,058 பணியாளர்களை முறைப்படி நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும், தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை எனவும் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக நிதிநிலைமையை அறியாமல் தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதிகளை வழங்கியது, இப்போது அரசிடம் நிதி இல்லை என்பதை வெளிப்படுத்தவே வெள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் செயல்படும் கடைகளில் பூஜை பொருள் விலைப்பட்டியல் கட்டாயம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தரமான பூஜை பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என்றும் கடைக்காரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரான்சின் ஏவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாகாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடிய பிரதமர் மாக்கானியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்போது இந்தியா கனடா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். லிபரல் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் மசோதாக்களும் கோடைக்கால நாடாளுமன்றத்துக்கு ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பு சட்டமாகிவிடும் என்று தான் நம்புவதாக நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்துள்ளார். பெல் கனடாவின் தாய் நிறுவனமான BCE நிறுவன மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக தனது பணியாளர்களில் கிட்டத்தட்ட 700 பணியிடங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. தூய ஆற்றல், மின்கல சேமிப்பு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரித்தானியாவில் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இந்திய மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா இந்தியா இந்தோ பசிபிக் கட்டளையகம் அதிகாரப்பூர்வமாக அதன் முந்தைய பெயரான அமெரிக்க பசிபிக் கட்டளையகம் என்ற பெயருக்கே மீண்டும் திரும்பும் என்று டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் புதன்கிழமை அறிவித்துள்ளது. G7 உச்சிமாகாநாட்டில் புவிசார் அரசியல் விவகாரங்கள் குறித்து வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனின் சுதந்திரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு தங்களது ஆதரவை தலைவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாகாநாட்டின் ஒரு பகுதியாக கென்யா, ஜப்பான், எகிப்து மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்போது வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிரதுரைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் மற்றும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவில் இருந்து நாளை வரை மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரோவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9 3 9 3.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பானா. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருக்குமா. என்னென்றால், யாராவது தன்னை குறை சொன்னால் தன்னுடைய ஸ்கூல் பேக்கில் வந்து ஒவ்வொரு கற்களை போடுவது அவனுடைய வழக்கமாம். அந்த கற்களை போடும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டீச்சர் சாரும் குறை சொன்னால் அந்த ஒரு கல் எடுத்து போடுவான். அதே போல் யாராவது தன்னை பற்றி குறை சொன்னாலோ இல்லாத தன்னுடைய மார்க்ஸ் ஏதாவது குறைவாக இருந்தாலோ ஒவ்வொரு கற்கள் எடுத்து போடுவானாம். காலப்போக்கில் அந்த கற்களின் எண்ணிக்கை அதிகமாகி அந்த பையனுடைய முகத்தில் வந்து சிரிப்பையோ இல்லாத அவனுடைய சந்தோஷமோ மகிழ்ச்சியோ குறைய ஆரம்பித்ததான். ஒரு கட்டத்தில் அவன் அந்த பையனுடைய பாரத்தால் அவன் ஒரு இடத்துல களைப்பாகி உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஏன் நீ உன்னுடைய பை வந்து இவ்வளவு பாரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாராம். அதற்கு அந்த பையன் என்ன பதில் கூறியிருப்பான்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு தான் கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டான, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2.

0: அழகிய மாலை பொழுதில் சிஎம் அட்டாமலை எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இதயம் எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நலமாக இருக்கின்றேனோ. நன்றி.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: சொல்லும்போது எரியறதுக்கு ஒரு கல் எடுத்திருப்பார். ஒரு ஆளுக்கு எரியறதுக்கு எது பொறுமையா யோசிச்சுட்டு ஏன் மற்றவை காயப்படுத்துவான்னு அதை பேக்ல போட்டு இருப்பார். அப்படியே தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வந்து கடைசியாக எண்ணி பார்த்தாலும் எத்தனை பேர் தன்னை ஈழனம் செய்திருப்பினம் என்று தெரியும் தானே?
0: விளங்கவில்லை.
1: எத்தனை பேர் தன்னை ஈழனம் செய்திருக்கேன் அந்த வயது போனவர் கேட்க சொல்லி இருப்பினர். அதாலே அவர் தன்னை பொறுமையை கட்டிப்படுத்தி நல்லா வந்திருக்கலாம் நினைக்கிறேன்.
0: நல்லா வந்திருக்கலாம்.
1: பொறுமையை காயப்படுத்துவான் நினைச்சு வச்சிருப்பார்.
0: அற்புதமான ஒரு பதில் தான். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:12.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA.
2: சீம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் ரஜி, கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். பாடல் கேட்பதற்கு முன்பு என் தம்பி ரவி பாலா, நமது நேயர், அவர் ஒரு சேஜர செய்து வீட்டில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பழையபடி சுகமடைந்து கலகலப்பாக மீண்டும் வானலையில் இணைய வேண்டும். கூடிய சீக்கிரம் அவர் பூரண சுகமடைய வேண்டும் என்று அவரை அவருக்காக பிரார்த்தித்துக் கொண்டு
2: கண்டிப்பா
3: அவர் பாடல் உண்டு. எனது உயிரே எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், அந்த பாடக்கு
2: அந்த பாடலை கேட்போம். ஆமா, நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
3: நீங்க சொன்ன கதை அந்த அந்த பையன் ஒவ்வொரு முறையும் யாராவது குறை சொல்லும் போது கேலி செய்யும் போது தான் அவர் கல்ல தூக்கி போடுறது. அப்ப அவர் சொல்லி இருப்பார், அந்த தாத்தா கேட்ட போது, இது எனக்கு ஒண்ணும் சுமை இல்லை தாத்தா, இது ஏற்படுத்தி இருக்கும் மனச்சுமைகள் தான் அதிகம். மற்றவர்கள் என்னை கேலி கிண்டல் செய்யும் போதும் என்னை ஏசும் போதும் என் மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது. அந்த வேதனையைத்தான் நான் எப்படி நானாக உணர்ந்து அந்த மனதில் ஏற்பட்ட சுமை, ஆனா இந்த சுமையை விரும்பினால் நான் இறக்கி வைத்துட்டு போகலாம், இல்லாட்டி திருப்பி கொட்டிட்டு போகலாம். ஆனால் என் மனதில் ஏற்பட்டிருக்கிற சுமையை வந்து இறக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் மற்றவர்கள் ஒருவரை பற்றி தாக்கி பேசும் போதோ குறை சொல்லும் போதோ அவன் மனம் இவ்வளவு புண்படும் என்பதை உணர்ந்து கொண்டு செய்தால் நல்லா இருக்கும். அதை உணராமல் செய்பவர்களால் நான் எனக்கு நானே மனச்சுமையை தீர்க்க இதை பாரத்தை தூக்கி கொண்டு
2: திரிகிறேன். அற்புதமான ஒரு கதை சொல்லி முடித்தீர்கள், நல்ல கருத்துள்ள கதை. பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் கேட்டு
3: மகளுங்கள். படம் என்ன இருக்கா சொல்லிடுங்க.
2: எனது உயிரே எனது உயிரே திரைப்படம் என்னவென்றால், பீமா திரைப்படம். நன்றி. சின்மை மற்றும் சாதனா சர்க்கம் சோலை மேரவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல் ஒழிக்கும். நேரம் 5:21 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் ஜெயா நவரன். எப்படி நலமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நல்ல சுகமா. சூப்பரா உங்களை நிச்சயம் கண்டு கொண்டு இருக்கோம். வேல செஞ்சுட்டு
3: எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை?
4: இன்னைக்கு நல்ல அழகா இருக்கு. 10 மணிக்கு சாதுவான மலை. ஆஹா, நல்லா இருக்கு. நாளைக்கு 60% மழை போட்டிருக்கோம். அவருக்கு வந்து அந்த பார்த்த அவர் அப்பாவா இருக்கலாம், பெரிய ஞானியா இருக்கலாம், யாராவது சொல்லி இருக்கணும் அப்படி இல்ல. நீ மகனே, இந்த மற்றவர்கள் வீசும் வார்த்தையில வந்து கல்லு மாதிரி நீ ஏன் உண்ட மனதுல சுமக்கிற? கல்லை சுமந்தா தூக்கி எறிஞ்சிட்டு போடலாம், வார்த்தைகளை நீ மனதுல சுமந்தியன்னா உன்னையே நீ இழந்துருவ, உனக்கு நீயே தண்டனை கொடுக்குற மாதிரி அனுமதிக்கிறான்னு சொல்லி போட்டு அவர் அந்த வார்த்தைகளை வந்து தூக்கி போட்டுட்டு நீ உண்ட வார்த்தையில உண்ட வேலையை பார்த்து கொண்டு திரி, நீ முன்னேற வேண்டாம், மற்றவர்கள் சொல்லும் வார்த்தையில உண்ட காதல வாண்டாதன்னு சொல்லி விட்டுருப்பார். தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாது என்று அதுக்கு அந்த அறிவுரை சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க?
3: நல்ல ஒரு பதில் தான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள்.
4: நன்றி.
3: இந்த பாடல் SPB மற்றும் சுஜாதாவினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5 மணி 28 நிமிடம்.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நானும்
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்?
3: சந்தோஷம் திரைப்படத்திலிருந்து செய்து மாதவா.
2: செய்து மாதவா, ஆமாம். அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
3: கேட்டேனா,
2: சொல்லுங்க.
3: அந்த சின்ன பிள்ளை சொல்லி இருக்கும், தனக்கு தானிய தண்டனை கொடுத்து பார்த்தேன், சில திருத்தங்களும் செய்து விட்டேன், ஆனாலும் எனது சுமை குறைந்த பாடு இல்லை. அப்ப முதியோ சொல்லியிருப்பார், மனிதன் என்றால் தவறு.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. என்ன
2: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
3: என்ன பாடல் வந்து, நானும் அழகின் செய்வங்கான்ற ரெண்டு பாடல். முதல்ல சாப்பிட்டோம்னா பாடலையே மறந்து போனேன், செய்வங்கான்ற பாடல். மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து, இப்ப என்னுடைய இப்ப நான் அந்த சூழ்நிலை அந்த பாடல சொல்றேன். இப்ப நான் வந்து இப்படித்தான், இப்ப உடனே கோவப்படுத்தினா கூட உடனே அந்த நொடி கொஞ்சம் மனம் வலிக்கும், அடுத்த நொடி அவர்களை நான் ஒரு ஒரு இதா பார்க்க மாட்டேன், அன்பு கொண்டு பார்ப்பேன், அல்ல அன்பால பார்க்கலாம். பார்க்கின்ற போது அங்க கல்லண்ட வார்த்தை தேவை இல்லை, நல்ல அன்பான சொல்ல கல்ல சொல்ல மாத்தலாம் தானே, நல்ல அன்பான சொற்கள் கொண்டு இதண்டலாம் என்று என்ற கருத்து.
2: கற்களுக்கு பதிலாக நல்ல அன்பான சொற்கள் கொண்டு,
3: அதாவது சொற்கள் கொண்டு,
2: ஆமா.
3: இப்ப நான் கூட எனக்கு நிறைய பின்னுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது, சொல்ல முடியாத வழிகள். ஆனால் எப்பவும் சிரிச்சு கொண்டிருக்கேன், நான் எப்பவும் வந்து எல்லாத்தையும் நல்ல நினைவுகளை மட்டும்தான் பார்ப்பேன், அவையோட பழகினது அவை அந்த நல்ல நினைவுகளை மட்டும்தான் நான் எப்பவும் மீட்டு பார்க்க முடியும். எனக்கு எப்பவும் அது புன்னகைதான் இருந்தேன் அவையில நினைக்கின்ற போதெல்லாம், யார் நினைச்சாலும். அதே போல அவனும் வந்து அந்த நல்ல நல்ல நினைவுகளை நினைச்சா அங்க கல்ல தேவையில்லை, அன்பான சொல்ல இருந்தால் போதும், நல்ல நினைவுகளை நினைச்சா.
2: நல்ல பதில் தான், பார்க்கலாம், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து 24 திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல், ரகுமானுடைய இசையமைப்பில் அர்ஜித் சிங் மற்றும் சின்மையின் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 6:40.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா நடக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு மூன்று முடிச்சு படத்துல ஆடி வள்ளி தேடி
1: ஆடி வள்ளி தேடி உன்னை. ஆமாம், ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். நாங்கள் ஒரு கதையும் சொன்னேன்,
2: கேட்டீங்களா? ஆமாம், கேட்டேன். பையில வச்சிருக்கேன் அப்படித்தானே?
1: விளங்கில்ல.
2: ஒரு பெரிய வரம்பு கண்டு என்ன பையில வச்சிருந்த கேக்குறேன்னு
1: சொன்னீங்க.
2: ஆமாம் ஆமாம். படிச்சுக்கொண்டியோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு குற்றங்கள்னு மட்டுமே அதை சொல்றது விளையாண்டே நக்கமானத்துல கொள்ளாதேன்ட்டு இறங்க போற சொல்லிக்கொண்டு இருப்பிலமன்ட்டு. அப்ப அதுவும் இல்லாம இருந்தா அதுல ஒரு கொஞ்சம் தான் மிஞ்சி இருக்கும். அதுல வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை அதற்கு ஈஸியா இருந்திருக்கும். அதோட கொடிய அவனுக்கு விளங்கி இருக்கும். இவன் எல்லாத்தையும் இதுவரையும் எடுக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில படிப்பீங்க அதைத்தான் எடுத்துக் கொள்ளணும் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கான். தாரமும் குறைஞ்சிருக்கும்
1: என்றால் அவருடைய கல்லினுடைய சுமையும் குறைந்திருக்கும். அப்படி
2: குறைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் எல்லாரும் சொல்றதை எடுக்க கூடாது. அதுல இது நல்லதா அதை எடுக்கணும் தானே.
1: ஒரு கதை கொடுத்தீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி. இந்த பாடல் MSV-னுடைய இசையமைப்பில் இருக்கிற பாடல். ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 6:47.

0: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன், 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் தேவகுமாரா, நலமா இருக்கிறீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கும், நலமா இருக்கும்.
4: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
5: எனக்கு இன்றைக்கு பெத்தி படத்துல இருந்து சிக்கிரி சிக்கிரி அந்த பாடல் கேட்போம். ரோமாண்ட இசையான
4: அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்னோம். பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் உபக்கினுடைய வரிகளில் ஏ.ஆர். அமீன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:53.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
7: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்
7: தவம், எப்படி இருக்கிறீங்க?
8: நான் சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கொண்டிருக்கேன். புது பாட்டு இருக்கு.
7: நீங்க எப்பவுமே என்ஜாய் பண்ணிக்கொண்டா இருப்பீங்க.
8: தவம் வந்து ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், எல்லா லாங்குவேஜிலும் பாட்டு பாடுவேன்.
7: எல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லது. இப்ப என்ன பாடல் தெரியும்?
8: என்ன
7: பாடல் தெரியும்?
8: தெலுங்குல பாடி காட்டவா?
7: இல்ல இல்ல, இது எங்கன்ற தமிழ் சேனல் சொல்லுங்க. என்ன பாடல்
8: தெரியும்? மலையாளத்துல பாடி காட்டவா?
7: ஆமா, நீங்க கேட்ட பாடல் வந்து ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மாக்கலைங்க. நன்றி
8: நன்றி
7: நன்றி. ஒன்னு மீனன் பாடிய பாடல் அளிக்கும் இந்த நேரம் 6:59.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: வயதான பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதிய பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை குச்சவெள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி சிரமங்களை எதிர்கொள்வது தொடர்பான பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து குச்சவெள்ளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் உரிய பகுதிக்குள் விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சினையை தீர்த்து வைத்தார். பத்மநாபாவின் 36வது ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் ஜூன் 19 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என திருகோணமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்தார். ஜூலை மாதம் முதல் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கப் போவதாக வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் 15,058 பணியாளர்களை முறைப்படி நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை எனவும் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக நிதி நிலைமையை அறியாமல் தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதிகளை வழங்கியது இப்போது அரசிடம் நிதியில்லை என்பதை வெளிப்படுத்தவே வெள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் செயல்படும் கடைகளில் பூஜை பொருள் விலைப்பட்டியல் கட்டாயம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தரமான பூஜை பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என்றும் கடைக்காரருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரான்சின் ஏவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடிய பிரதமர் மாக்கானியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்போது இந்தியா கனடா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். பெல் கனடாவின் தாய் நிறுவனமான BCE நிறுவன மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக தனது பணியாளர்களில் கிட்டத்தட்ட 700 பணியிடங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. தூய ஆற்றல் மின்கல சேமிப்பு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரித்தானியாவில் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இந்திய மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புவிசார் அரசியல் விவகாரங்கள் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் உக்ரைனின் சுதந்திரம் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றிற்கு தங்களது ஆதரவை தலைவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினர்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 21 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் இன்று 10 மணிக்கு 90% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மதியம் வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதேபோல் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அச்ச வேண்டும்.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த சின்ன பையனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருந்ததான். ஏனென்றால் யாரும் தென்னை பற்றி குறை சொன்னால் தன்னுடைய ஸ்கூல் பேக்கில் வந்து ஒவ்வொரு கற்களாக போட்டு வைப்பது அவனுடைய வழக்கமாம். உதாரணத்துக்கு, இப்போ தன்னுடைய டீச்சர் ஏதாவது குறை சொன்னாலோ, இல்லது யாராவது தென்னை பற்றி தவறாக சொன்னாலோ, இல்லது தன்னுடைய மார்க்ஸ் ஏதாவது குறைவாக இருந்தாலோ, அந்த பையன் வந்து தன்னுடைய பேக்கில் வந்து கற்களை போட்டு வைப்பது வழக்கமாம். ஒரு காலகட்டத்தில் அந்த கற்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து விட்டதாம். ஆனால் அந்த பையனுடைய முகத்தில் இருக்கிற சிரிப்பு, அவனுடைய சந்தோஷங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டதாம். ஒரு நாள் இந்த பையன் இந்த ஸ்கூல் பேக்கில் அந்த கற்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து, ஒரு நாள் அவன் கொண்டு செல்லும் பொழுது அவனுடைய அந்த பாரம் தாங்காமல் களைத்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தான். அந்த நேரம் பார்த்து ஒரு வயதான ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து கிட்டாராம். அவரும் பக்கத்தில் இருந்தாராம். அவர் கிட்டாராம், ஏன் தம்பி நீ இவ்வளவு கற்களை இவ்வளவு பாரத்தோட நீ சுமந்து செல்கிறாய் என்று. அதற்கு அந்த சிறுவன் என்ன பதில் கூறியிருப்பான்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4 6 4 4 6 2 2 2 24
1: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனியமான வணக்கம். கண்ணன் பேசுறேன், நல்லமா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க கண்ணன்?
2: நானும் நல்லமா இருக்கலாம்.
0: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
2: இன்றைய பொழுது கூலா இருக்கு.
0: கூலா இருக்குது. சொல்லுங்க, என்ன பாடல்?
2: பாடல் பகவதி படத்துல இருந்து அந்த கோகோ கோலா பிரவுன் கலர் அந்த பாட்டு.
0: ஆமா, கேட்டு மக்களுங்க. நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் விஜய் மெட்டிம் அவர்களுடைய குரு பணிந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:13.
3: ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
4: உங்க பேர் பார்த்தா

0: எப்பா ஒரு தடவை சொல்லு.
1: பொடாங்கோ
0: அதேதான்.
2: Asian Textiles in Marvaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti $2410, nighty $3410, silver items 50% off, Kriti Blue Leaf Mixer $139, fancy jewelry 60 vida kalivil, Markham & Lawrence, 36 cipher 1, Lawrence Avenue East, Scarborough, Asians, Mega Sale.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கிறேன்.
3: எப்படி இருக்கு வென்கூவர் காலநிலை? இந்த பாடல் வந்து விஜய் பிரகாஷ் மற்றும் கோமதி ஸ்ரீயினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7 மணி 19 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் பிரதி, நான் நம்பி இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா? அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
0: ஆக நல்ல கால நிலை, அப்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க?
4: ஓ, மப்பு மந்தாரமான வானிலை, அதில் என்ஜாய் பண்றோம். ஒரு விஷயம் வந்து என்ன,
0: ஆமாம், அவருக்கு உடல் நிலை கொஞ்சம் சரியில்லை, என்னோ சர்ஜரி ஒன்று செய்தார்கள் அவன் சொன்னார்கள். காதல் சுகமானது திரைப்படத்தில் வருகிற பாடல் கேட்டு மாக்கிளுங்கள். நன்றி.
4: நன்றி.
0: இந்த பாடல் வந்து விவேகாவினுடைய வரிகளில், எஸ்பிபியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:24 நிமிடம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4761.
2: Everything okay? No problem and did you know?
3: Bar kalam closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155-416-268-0155.
2: Last minute left. Closing day, the Pradhi's chillat the dang chan.
3: Chillam illa dad, Selvam.
2: Chari.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்த மன பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மை மற்றும் சுவிசிறை குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:33.